0: ஓகே மா கேண்டஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் At may gala din ng mga hamis ng gutis, ng mga miss o misses, ng may kay mamis bis, ila binagyod sa ilang bulak na gibutan sa flower bis. Sige sa itong balitang showbiz maghandos, gipasigarbo ni aktor Baron Geisler ang acting performance sa iyong anak nga si Sophia Asistiu. Ama to pa ni Baron, kanang napanood sa iyang anak ang talento o pag-arte gikan sa kaniya o sa inahanining si Nadia Montenegro. Kinapanood ka na nakita. Nakita or nasaksihan ang ilang pag-arte. Kaya lang pag-arte, pag-discarte nila nga amahan o inahan. Muna nga nasunod sila nga anak. Muna ginayin pa itong sa mata ng bata, ang maling halimbawa magiging tama. Apan sa mata ng matanda, ang tamang halimbawa magiging mali. Dahil sila ay marunong ng pumili. Kahit mali, sa kanila ito ay totoo. Si Sophia, naghimo sa iyang unang papakita isip actress pinagi sa pelikulang Bad Boy 3. Kagibidahan ni Senador Robin Padilla, sumala sa mga taho, dako ang suporta nga nadawat sa batanong aktres sa iyang pagsunod sa kalibutan sa showbiz. Asa man ay muliwat mga bay? Asa man ay muliwat ang anak di sa amahan o ginahan? Muna ako sa'yo makita yun sa mga anak, agad to sa mga ginikanan, aswiron yun na. Pananglitan makita nga kanunay sing kagubot ang mga ginikanan. Inig, kami niyo anak, gubot lang gihapon. Kaya musuhit man po. Namusuhit man sa gibuhat sa inahan o amahan. Parang na sa mga bay maghandos. Muna ginayipan to sa mga batanon o sa mga bisan sa mga magbabalaod karon. Nga usama ko ni kapuslanan nga magpadayon ang relasyon sa banag asawa nga magsigilag kagulia. Magsigilag kinamrasay. Maayo pa ko nga mag-iyahay kay aron nga ilang nga mga anak matagan og maayo nga kanang huna-huna ba kay dili kay magyapon ko no. Sige mo nag-ipon mo diha niya makita sa mga anak sige kinamrasay. Ini kami niyo ana sige gihapong away. Walay maayo nga mga pagtulunan ang masunod sa mga kabataan. Mo na may magbulag na lang. Apan ari ka sa natad sa ato nga pagtuo sa labaw nga makagagahom. Ginaingon nga ang gibugkos diri sa yuta, gibugkos usab na sa langit. Ikaw mo gibugkos mong duha, amo na nga wala untay bisag kinsa nga makabulag ninyo. Aman kay di man makasinabot, may tay magbulag. Apan doon na po gingon diya sa kasulatan mga bay nga una ka mangitaglain kinahanglan mo himo sa kaugan nga kada ba doon na mo gihamo, gihimo, gihimo, hamo. Gihimo, gihamo, hamo. Doon na mo'y kasulatan. Doon na mo'y kasulatan nga. Pag matuod nga, nag-iyahay na mong duha. Kalimut lang kong versikulo kapitulo ana. Kali ato patung nangandoy ko pagkapastor, pagkapari mo, sigong basag Biblia. Kakaroon kinangandoy mo ako nga mahimo nga komedyante. Sige na kong search nun o mga joke-joke. Sa jok-jok-jok na naman po'y jik-jik-jik. O niya, sa jik-jik-jik na po'y jak-jak. Namin naraban ito ako ang higala nga the number one air piercing sa Negros Oriental, si Dr. Torjak. Dr. Jack, Jack Aguila. Sikat na ito ang higala nga pinakasikat nga doktor sa Negros Oriental, si Dr. Jack. Good morning ni mo Dr. Jack. Eh magandos, bago ka itong balitang showbiz.
1: Balitang showbiz. Handos balita. Handos balita. Balita.